தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்திருகிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்திருகிடு தத்தத்தரி ததல தஜ்ஜனு தஜனு தத்தினி ததினி தத்தனு தக்கித தரித தனத தனுத திமித தக்க